அஸ்அதல்லாஹு மஸாஅகும் நஸ்தைலு ஹாதிஹில் இதாஅத்தல் இந்தியா பிதிலாவத்தி நாஃபிரத்தி மின் ஆயாத்தி ஸிக்ரில் ஹகீம் யதலு அலைனா ஷேக் முஹம்மத் சித்திக் அல்மன்ஷாவி மா யதயஸ்ஸரு லஹு மின் சூரத்தி ஆலி இம்ரான்.